பூரன் மதபூரன் அந்த பூரன் பரமேஸ்வர சிவராந்த சாந்த சிமராந்த.